சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:02. இன்று நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் தென்காசி மாவட்டம் சோலச்சேரி தேன்மொழி முருகன் அவர்களுடைய தொகுப்பில்தான் பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. கடல் என்ற சொற்களில் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் மனுசுயா. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக இன்று நம் சபரி வானொலியில் நம் அறிவிப்பாளர்

0: நம் சபரி வானொலியில் பயணிக்கும் நண்பர் நாகர்கோவில் மகேஷ் அவர்களுடைய செல்ல மகன் ஆட்லின் ஜோ அவர்களுக்கு இன்று பிறந்த நாளை அவர் வீட்டில் சீரும் சிறப்போடு கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அவரை வாழ்த்தும் வகையில் ஒரு வாழ்த்து மடல் கேட்டுவிட்டு அதன் பிறகு நிகழ்ச்சிக்குள் வருவோம் நேயர்களே. இதோ வாழ்த்து மடல்.
1: அன்புடையீர் வணக்கம். இன்று 2/7/2026 வியாழக்கிழமை. இந்நன்னாளில் நாகர்கோவில் மகேஷ் கவிதா தம்பதியரின் செல்ல மகன் ஆட்லின் டிஜோ அவர்கள் தம் 17 பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வில் சகல கலைகளும் கற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூழி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா ஏ மகேஷ், அம்மா பி கவிதா, அக்கா காஷ்மி, சென்னை சஞ்சனா அக்கா, விவி அக்கா, மெகின் மோன், கோவில்பட்டி பிரபா அக்கா, அனிடன் ஜோ, செல்வி பெரியம்மா, செல்வம் பெரியப்பா மற்றும் சபரி நேர் சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.

அழகான அருமையான ஒரு வாழ்த்து மடல் ஒழித்து சென்றது. அடுத்து நம் நிகழ்ச்சிக்குள் வருவோமா? தொடக்கத்தில் ரிக்ஷா மாமா, சாரி ரிக்ஷாகாரன் என்ற படத்தில் இருந்து கடலோரம் வாங்கிய காற்று, கடலோரம் வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் காற்று. யாரு? நம் தேன்மொழி முருகன் அவர்கள். நாமும் அந்த காற்றை ரசித்து வாங்குவோம். இதோ டி.எம். சௌந்தரராஜன் குரலில் ரிக்ஷாகாரன் என்ற படத்திலிருந்து கடலோரம் வாங்கிய காற்று. குளிராக இருந்தது நேத்து, இதோ இந்த பாடல்.

அழகான ஒரு அருமையான ஒரு பாடல் ஒலித்துச் சென்றது டிஎம் சௌந்தரராஜன் குரலை. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், இதற்கு முன்பு நம் அழகர் ஐயா அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் ஐயா, இன்று இதயராகம் நிகழ்ச்சி அழகாக உற்சாகமான குரலில் பேசி அழகான 13 பாடல்களை எடுத்து நம் செவிகளுக்கு இசையினும் பசியை உணவாக விருந்தளித்து அழகு பார்க்க வருகை தரும் நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் ராமாபுரம் சகோதரி அனுசுயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் என்றும் நன்றி நன்றி. அடுத்து இதயராகம் நிகழ்ச்சிக்கு அழகான பழைய எவர்கிரீன் பாடலுடன் அழகான இடைக்கால பாடல்களை அழகாக தொகுத்து அனுப்பிய நமது சகோதரி சோலச்சேரி தேன்மொழி முருகன் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள் நம் அழகர் ஐயா அவர்கள், நன்றி. அடுத்து விஜய அரசுகுமார் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று மலர்தூவி வாழ்த்தியுள்ளார்கள், நன்றி. தேன்மொழி அவர்கள் இன்று இதயராக நிகழ்ச்சி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள், நன்றி. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று பூக்கொத்து கொடுத்து பாராட்டியுள்ளார்கள். அடுத்து தூத்துக்குடி கவிதா அவர்கள் நம் நாகர்கோவில் மகேஷ் கவிதா அவர்களுடைய செல்ல மகன் ஆட்லின் டிஜோ அவர்களுக்கு ஹாப்பி பர்த்டே என்று குட் பிளஸ் யூ என்று ஒரு அழகான ஒரு பதிவு சூப்பர் வாழ்த்தியுள்ளார் அந்த குழந்தையை. அடுத்து தேன்மொழி அவர்கள் நாகர்கோவில் அவருடைய செல்ல மகன் ஆட்லின் டிஜோவை கண்முன் கொண்டு வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள், நன்றி நன்றி. அடுத்து ஒலித்த பாடலுக்கு விஜய அரசுகுமார் அவர்கள் கைத்தட்டி பாராட்டி பிறந்தநாள் வாழ்த்து மடல் மிக சிறப்பு சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள், நன்றி. தேன்மொழி அவர்கள் ஆஹா பேஷ் பேஷ் கடடா எப்படி அசத்துறீங்க அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் அருமை என்றும் எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள் சிறப்பு. கீதநேசன் ஐயா அவர்கள் அருமையான பாடல் மனதேவருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும் பாராட்டியுள்ளார், நன்றி. ஆரம்பமே அசத்தலான பாடல் சூப்பர் சகோதரி என்றும் பாராட்டியுள்ளார், நன்றி நன்றி. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் கை கொடுத்து பாராட்டியும் மலர்தூவியும் இதயங்கடைந்த வாழ்த்துக்கள் என்றும் வாழ்த்தியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கும் நிகழ்ச்சிக்கும், நன்றி. அகிலா ஸ்ரீதர் அவர்கள் தலைவர் பாடல் துவக்கமே அசத்துகிறது சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து இசை கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து இசை லவ் லாஸ் ஆல்சோ அ பிளான்ட் கிரீட்ராக் கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது நேற்று கடலோரம் வாங்கிய அதே நேற்று கதகதப்பாக மாறிடுமோ காதலித்தால் ஆறிடுமோ கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது நேற்று பாடலாசிரியர் வாலி பாடகர் டி எம் சௌந்தரராஜன் இவ்வரி பாடல் இசை இவ்வரியின் பாடலின் இன்னிசை இசை பதிவேற்றம் உங்கள் சிறு மணல் வீட்டில் குடியேறும் நண்டு என்னச்சு ஏனோ தெரியவில்லை அந்த பதிவை எடுத்து விட்டார், சரி பரவாயில்லை. அடுத்து விஜய அரசுகுமார் வேற லெவல் என்றும் பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. தேன்மொழி அவர்கள் தலைவர் பாடல் என்றாலே மனதிற்கு உற்சாகமாக இருக்கும் என்றும் பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி அவர்கள் போட்ட பதிவுக்கு காயத்ரி உண்மைதான் அக்கா என்றும் பாராட்டியுள்ளார். தலைவர் பாடல் மட்டும் சும்மாவா என்று கீதநேசன் ஐயா அவர்கள் தேன்மொழி போட்ட பதிவுக்கு இயக்குனர் அவர்கள் பதிவிட்டுள்ளார்கள் சிறப்பு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். சட்டம் என் கையில் இந்த படத்திலிருந்து ஆழக்கடலில் தேடிய முத்து இந்த பாடல் இன்று நம் சபரி வானொலி நேயர் மகேஷ் கவிதா அவருடைய மகன் பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அந்த குழந்தைக்காக இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல். மலேசியா வாசுதேவன், ஜானகியம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் ஒலித்த அப்பாடலை அழகாக பதிவிட்டுள்ளார்கள், சிறப்பு. அடுத்து அகில ஸ்ரீதர் அவர்கள் ஆழக்கடலில் தேடிய முத்து, அழகான இனிய பாடல், சூப்பர் என்னும் பாராட்டியுள்ளார்கள், நன்றி. காயத்ரி அவர்கள் ஆஹா அருமையான பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். விஜயரசுகுமார் அவர்கள் ஆழக்கடலில் தேடிய முத்து, பாடல் அழகு அழகு, சிறப்பு தேர்வு, அருமை, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். பாடலை பின்பாட்டாக பாடிக்கொண்டு பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள், நன்றி. ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள் இசைத்தரம் அருமை என்று நத்தையில் ஒரு முத்து, அந்த ஒரு அழகான அந்த பாடலுக்கேற்ற ஒரு வடிவத்தை கண்முன் கொண்டு வந்துள்ளார், அருமை சூப்பர் என்றும் அழகாக சிரித்து கொண்டு பாடலை ரசித்து கொண்டிருக்கின்றார்கள், சிறப்பு. அடுத்து அழகரை அவர்கள் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் பாடல் அருமை, அழகான கருத்தான சோகப் பாடல் அருமை, அழகான அமைதியான இசை இளையராஜா அருமை பாடல், அழகான ஒளித்தரம், நன்றி சகோதரிக்கு என்று பாராட்டியுள்ள ஒளித்த பாடலுக்கு, சிறப்பு. அடுத்து தேன்மொழி அவர்கள் சிறப்பு, மகிழ்ச்சி, மிக இனிமை இந்த பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். காயத்ரி அவர்கள் மலேசியா வாசுதேவன் மற்றும் ஜானகியம்மா இருவர் குரலில் அருமையான அழகான பாடல் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார், ஒலித்த பாடலுக்கு நன்றி. அழகரையா அவர்கள் அழகான பாடலை தேர்வு செய்த நமது சகோதரி சோலச்சேரி தேன்மொழி முருகன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து கோவை தனலட்சுமி அவர்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று, வாழ்க வளமுடன் என்று அந்த குழந்தைக்கு ஒரு வாழ்த்து அனுப்பியுள்ளார், ஆட்லின் டிஜோவுக்கு, நன்றி நன்றி.

0: அடுத்து ஒரு வாழ்த்து மடல்.
1: அன்புடையீர் வணக்கம். இன்று 2/7/2026 வியாழக்கிழமை. இந்நன்னாளில் நாகர்கோவில் மகேஷ் கவிதா தம்பதியரின் செல்ல மகன் ஆட்லின் டிஜோ அவர்கள் தம் 17 பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வில் சகல கலைகளும் கற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூழி வாழ வாட்டும் அன்பு உறவுகள் அப்பா ஏ மகேஷ், அம்மா பி கவிதா, அக்கா காஷ்மி, சென்னை சஞ்சனா அக்கா, பிபி அக்கா, மெகின் மோன், கோவில்பட்டி பிரபா அக்கா, அனிடன் ஜோ, செல்வி பெரியம்மா, செல்வம் பெரியப்பா மற்றும் சபரி நேர் சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.
0: அழகான அருமையான ஒரு வாழ்த்து மடல் ஒலித்தது, கேட்டு ரசித்தோம். இன்று நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் தேன்மொழி முருகன் அவர்களுடைய தொகுப்பில் கடல் என்று வரும் சொற்களில் ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள் தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரண்ணா நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து நிலவேவா இந்த படத்திலிருந்து கடலம்மா கடலம்மா முத்து கடலம்மா, இதோ இந்த பாடல். குரல் கொடுத்தவர் வித்யாசாகர், ஜெயச்சந்திரன், சுஜாதா மூவர்களும் இணைந்து பாடிய பாடல்.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், தூத்துக்குடி செல்வி அவர்கள் இன்று பிறந்த நாளை காணும் மகன் ஆண்டின் டிஜோக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று வாழ்த்தியுள்ளார்கள். நன்றி. அடுத்து ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் ஸ்டார் வழங்கி மனதை தொட்ட பாடல் சிறப்பு என்றும் ஒலித்த பாடலுக்கு பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து காயத்ரி அவர்கள் பாடல் கேட்டு வெகு நாளாகிவிட்டது சிறப்பு சகோதரி என்று பாடலுக்கு ஒரு அழகான பதிவை தந்துள்ளார். அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்று பாராட்டியுள்ளார்கள். விஜயரசகுமார் அவர்கள் மிகவும் அருமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. இயக்குனர் கீதரேசன் ஐயா அவர்கள் ஸ்டார் வழங்கி மனதை தொட்ட பாடல் என்றும் பாராட்டியுள்ளார் ஒலித்த பாடலுக்கு. தேன்மொழி அவர்கள் மகிழ்வும் அன்பும் நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள். இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் பாராட்டியுள்ளார். நன்றி. அழகரை அவர்கள் கவிஞர் வைரமுத்து அவர்களின் பாடல் வரிகள் அருமை அழகு அழகான மென்மையான இசை வித்யாசாகர் அழகான ஒளித்தரம் நன்றி வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றிகள் ஐயா. அகிலா ஸ்ரீதர் அவர்கள் கடலம்மா பாடல் அருமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து தூத்துக்குடி செல்வி அவர்கள் பிறந்த நாளுக்கு மிக்க நன்றி என்று பாராட்டியுள்ளார் அந்த குழந்தைக்காக வாழ்த்தியதற்கு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடல் ராகம் தேடும் பல்லவி. இந்த படத்திலிருந்து ஆழ்கடலில் தத்தளித்து நான் எடுத்த முத்து. இதோ இந்த பாடல்.

அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் ரகுபதி அவர்கள்,

0: நம் நிகழ்ச்சியில் ரகுபதி அவர்கள் இணைந்துள்ளார்கள். எட்டி எட்டி பார்த்து கொண்டு ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டு, வாருங்கள் வாருங்கள் தம்பி, அடுத்து ஒலித்த பாடலை அழகாக வரிகளில் தந்துள்ளார் நம் கீதநேசன் ஐயா அவர்கள். சிறப்பு ரகுபதி தம்பி அவர்கள், ஹாப்பி பர்த்டே, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று நம் ஹாட்லின் டிஜோவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சிறப்பு உள்ளம் கவர்ந்த நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள். அகிலா ஸ்ரீதர் அவர்கள், ஆழ்கடல் தத்தளித்த அழகான பாடல், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ரிட்டையர்பட்டி தீபாகுமார், அழகான அருமையான பாடல், நிகழ்ச்சி மிக மிக அருமை, வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி, அற்புதம், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார். ரகுபதி தம்பி அவர்கள், பாடலுக்கு ஏற்றாமல் ஒரு நடனம், சூப்பர். இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள், டிஆர் பாடல், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. ரிட்டையர்பட்டி தீபா, சாரி, காயத்ரி அவர்கள், அழகான ஆஹா சூப்பர் பாடல், வெகு நாட்களுக்கு முன் கேட்டது, நன்றி சகோதரி என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஏனென்றால் ஒரு தயக்கம், இன்று மருத்துவமனைக்கு சென்று வந்தேன் கண்களுக்காக செக்கப் பண்ணிவிட்டு, ஆகையால் ஒவ்வொரு எழுத்துக்கள் எனக்கு விளக்கமாக தெரியவில்லை, மன்னியுங்கள் நேயர்களே, தவறாக தான் படித்து கொண்டிருக்கின்ற நன்றாகவே தெரிகிறது, ஆகையாலும் மன்னித்து விடுங்கள். அடுத்து தேன்மொழி அவர்கள், ஆழ்கடலில் தத்தளித்து நான் எடுத்த முத்து ஒன்றை விதியவன் பறித்தது, என் மனதை உருக்கும் பாடல் வரிகள் என்று ஒரு அழகான அந்த வரிகளை தந்து உள்ளார்கள். நன்றி. ரகுபதி அவர்கள், சோழச்சேரி தேன்மொழி பாடல்கள் தேனாக இனிக்கிறது, கேட்டு சுவைத்து கொண்டிருக்கிறோம். சுவைங்க சுவைங்க. தேன்மொழி அவர்கள், பாடலை பாடிய எஸ்பி பாலசுப்பிரமணிய கண்முன் கொண்டு வந்து இதயம் கணிந்த வாழ்த்துக்கள், நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. விஜயரசகுமார், ஆஹா ஆஹா என்ன அழகான பாடல், தேர்வு செய்த தேன்மொழி அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள், இதயங்கணைந்த வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி பாடலுக்கு பின்பாட்டாக பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். ரகுபதி தம்பி அவர்கள், விஜயரசகுமாரை காலை வாருவதிலே இருக்கின்றார், பாவம் சகோதரி, தலையை சொரிஞ்சு கொண்டு என்ன சொல்வது என்ன செய்வது என்றும் தெரியாமல் தவியாக தவித்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் அப்படியே இருங்கள் ரகுபதி. அழகரை அவர்கள், அழகான காதல் பாடல், அருமை, அழகான பாடல் எழுதி, அழகான இசை, விஜி டி ராஜேந்திரன், அழகான பாடல், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். காயத்ரி அவர்கள், அட்டகாசம், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். விஜய் அரசுகுமாருடைய தோழி, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். அவர்களுடைய பெயரை குறிப்பிடவில்லை, அவர்களுக்கு பெயரே இல்லையோ என்னவோ தெரியவில்லையே சகோதரி, அவருடைய பெயரை குறிப்பிட்டால் வாசித்தால் நன்றாக இருக்கும் அல்லவா? சரி, இருக்கட்டும். அடுத்து நம் நிகழ்ச்சியில் ஒரு நண்பருடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ,
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க.
1: பல பாடல்களை கொடுத்துருக்காங்க தேன்மொழி சகோதரி.
0: ஆமாம்.
1: அதனால அவங்களுக்கும் அவங்களுடைய அந்த பாடல்களை சிறப்பாக எடுத்து வழங்குற உங்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிக்கிறேன். பதிவு போடுறவங்களோட சேர்ந்து நாங்களும் தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருக்கோம், பதிவு போட முடியல, ஆனால் அவங்களுடைய பாடல்கள் சிறப்பாக இருக்கு, அதனால வாழ்த்துக்கள் மேடம்.
0: நன்றி நன்றி. சிறப்பாக இன்று நான் வழங்குவது எனக்கே தெரியவில்லை, ஏனென்றால் மருத்துவமனைக்கு சென்று வந்தேன் நண்பா.
1: இந்த சூழ்நிலையில்
0: கண்களுக்கு ஐட்ராப்ஸ் விட்டு வந்தேன் அல்லவா, அது கொஞ்சம் ஒரு ஒவ்வொரு எழுத்துக்கள் எனக்கு புரியவில்லை, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை, மன்னியுங்கள். நன்றி நன்றி நன்றி நண்பா. என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சியை பற்றி ஒரு சிறு உரையாடல், உரையாடி சென்ற சிறப்பான நம் நேயர் ராஜேஷ் அவர்களுடைய வாழ்த்துக்களை கேட்டு ரசித்தோம். அடுத்து ஆனந்தராகம், இந்த படத்திலிருந்து கடலோரம் கடலோரம் அலைகள் வீசி விளையாடும், இதோ கே ஜே யேசுதாஸ் இளையராஜா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல், இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

அழகான அருமையான பாடல். கேஜி யேசுதாஸ், இளையராஜா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், தூத்துக்குடி கோயில்பட்டி செல்வி அவர்கள், தேன்மொழி மேம், நீங்கள் தேர்வு செய்த பாடல்கள் மிகவும் அழகாக இருக்கிறது மேம், கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். கீதநேசன் ஐயா அவர்களுக்கும், அனுசுயா மேம் அவர்களுக்கும், தேன்மொழி முருகன் அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி என்று நன்றிகளை அள்ளி தூவி கொண்டிருக்கின்றார்கள் நம் செல்வி, தூத்துக்குடி செல்வி அவர்கள். சிறப்பு. அடுத்து காயத்ரி அவர்கள், எனக்கு பாடல் வரவில்லையே, ஏன் வரவில்லை? கொஞ்சம் தூங்கி எழுந்திருந்தால் வந்திருக்கும், தூங்காமல் நிகழ்ச்சி தொடக்கத்தில் வந்தாய் அல்லவா, அதுதான் பாடல் வரவில்லை. சிறப்பு. தேன்மொழி அவர்கள், காயத்ரி போட்ட பதிவுக்கு, எங்களுக்கு அழகாக வருகிறது, நாங்கள் தூங்காமல் ஆர்வத்தோடு பாடலை கேட்க வேண்டும் என்றிருக்கின்றோம், எங்களுக்கு வருகிறது, நீ தூங்க வேண்டும், உனக்கு வரவில்லை, அவ்வளவுதான். சிறப்பு. அகிலா ஸ்ரீதர் அவர்கள், காயத்ரி போட்ட பதிவுக்கு சரவணப்பட்டி வர தாமதமாகும், அது உண்மைதான். சூப்பர் சூப்பர். அடுத்து ரெட்டியார்பட்டி தீபாகுமார், சூப்பர் கிரேட் என்றும் பாராட்டியுள்ளார்கள். இயக்குனர் ஐயா அவர்கள், காயத்ரி போட்ட பதிவுக்கு நீங்கள் வெளியே போய் வாங்க என்று பாராட்டியுள்ளார். போட்டு வெளியே போக வேணாம், ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டாலே வரும், அதற்கு தான் அப்படி சொல்கிறார் அவர், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சுருக்கெழுத்தில் தான் சொல்லுவார் ஒன்றொன்றும், வெளியே போயிட்டு வாங்கன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே வாங்க, மறுபடியும் பாடல் வரும் என்பதற்காக தான் இது. அடுத்து காயத்ரி அவர்கள், சரிதான் சகோதரி, எதுக்கு தூங்காமல் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கா, இப்போ போய் தூங்குங்க, ஒரு ரெண்டு பாட்டு முடிஞ்ச பிறகு வாங்க. சிறப்பு. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், வேற லெவல், மகிழ்ச்சி, நன்றி என்றும் பாராட்டி உள்ளார்கள். இதயங்கிணைந்த வாழ்த்துக்கள் என்று இதயத்தை தூவி பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நன்றி. அகிலா ஸ்ரீதர் அவர்கள், கீதநேசன் போட்ட பதிவுக்கு வீட்டுக்கு வெளியே வா, வீட்டுக்கு வெளியே தான் வரணும். சிறப்பு. காயத்ரி அவர்கள், வந்துட்டேன் ஐயா, வாங்க வாங்க வந்துட்டேன், இது ஏதோ ஒரு படத்தில் ஒரு வசனம் வரும், வந்துட்டேன் அப்படி என்று, அது போல் இருக்குது. சிறப்பு சிறப்பு. அடுத்து விஜயரசுகுமாரை நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள், அந்த சகோதரி பேரை தெரியுங்கள் என்று தெரிவித்தேன் அல்லவா, நம் சகோதரி தான் ஜெயம் சுப்பிரமணி அவர்கள். வாங்க வாங்க ஜெயம், எப்படி இருக்கீங்க? சிறப்பு சிறப்பு, சூப்பர். அடுத்து கோவை பத்மா அவர்கள், சேரன்மா நகருக்கு வந்து விட்டதே, சரி சரி வாங்க வாங்க. அடுத்து விஜய் அரசகுமார், விசுரடிச்சு பாராட்டி, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள் ஒழித்த பாடலுக்கு. இயக்குனர் ஐயா அவர்கள், வந்துட்டேன் ஐயா என்றதுக்கு தூரமாக பாருங்க வருதான் என்று ஒரு நகைச்சுவையான பதிவு. கடவுளே. தேன்மொழி அவர்கள், வந்துட்டேன் ஐயா என்று பாட்டு கேட்கறதற்கா அப்படி என்று ஒரு பதிவு. காயத்ரி அவர்கள், இப்போ தான் வருது, ஆ அதுதான், உள்ளே போய் வெளியே வாங்க, வெளியே போய் உள்ளே வாங்கன்னு சொன்னார் இல்லையா நம் இயக்குனர், இதுதான் இதற்குத்தான். சூப்பர் சூப்பர். அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர், கடலோரம் பாடல் அருமை, கடற்கரையே அழைத்து சென்று விட்டது இப்பாடலின் உற்சாகம், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி அவர்கள், சிறப்பான பாடல் அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். விஜய் அரசகுமார் அவர்கள், பாடல் கடல் பாடல்கள் மிகவும் அருமை.

பாட்டு கேட்டுக்கொண்டு பாட்டு கேட்டு சென்று கொண்டிருக்கிறேன். அதனால் பதிவு போட இயலவில்லை. உங்கள் சாமர்த்தி யாருக்கு வரும் ஐயா? அடுத்து தேன்மொழி அவர்கள் மகேஷ் போட்ட பதிவுக்கு, பதிவு போட்டாலும் பூனை தான் வரும், அது வராது. சிறப்பு நேற்று முந்தா நாள் வந்தது அல்லவா பூனையாக, அதற்கு அந்த பதிவு. காயத்ரி அவர் உற்சாகமான பாடல், சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். ஆஹா, கடலில் மகேஷ் பைக்கை ஓட்டிக்கொண்டு போகிறார், சிறப்பு சிறப்பு. இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் மகேஷ் போட்ட பதிவுக்கு, கடலோரம் கடலோரம் பைக்கை ஓட்டி விளையாடுகிறார்களா என்று பாராட்டுகிறார். அந்த ஒரு சிறப்பான ஒரு பதிவு. கடலோரம் கடலோரம் என்றும் பைக்கு ஆறறிவு ஜீவனாக இருந்து ஐந்தறிவு ஜீவனாக மாறி கடலில் பைக்கை ஓட்டுகிறாரா இது காரை ஓட்டுகிறாரா என்று தெரியவில்லை. நாகர்கோவில் மகேஷ் தம்பி அவர்கள் சிறப்பான ஒரு பதிவு. சூப்பர் சூப்பர் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு ஒரு வாழ்த்து மடலை கேட்டு ரசித்துவிட்டு நம் நிகழ்ச்சிக்கு வருவோம்.

0: அன்புடையீர் வணக்கம். இன்று 2/7/2026 வியாழக்கிழமை. இந்நன்னாளில் நாகர்கோவில் மகேஷ் கவிதா தம்பதியரின் செல்ல மகன் ஆட்லின் டிஜோ அவர்கள் தம் 17 பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வில் சகல கலைகளும் கற்று பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூழி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா ஏ மகேஷ், அம்மா பி கவிதா, அக்கா ஆஷ்மி, சென்னை சஞ்சனா அக்கா, பிபி அக்கா, மெகின் மோன், கோவில்பட்டி பிரபா அக்கா, அனிடன் ஜோ, செல்வி பெரியம்மா, செல்வம் பெரியப்பா மற்றும் சபரி நேர் சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.
1: அழகான அருமையான ஒரு வாழ்த்து மலர் ஒலித்து சென்றது. சரி, நம் நிகழ்ச்சிக்கு வருவோமா? மலைநாட்டு மங்கை இந்த படத்திலிருந்து நீலமான் கடல் அலையில் கே.ஜே. யேசுதாஸ், சுசீலம்மா குரல். இதோ இந்த பாடல்.

அமைதியான அழகான வரிகள் கேஜே இயேசுதாஸ் சுசிலம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள். தேன்மொழி சகோதரி அவர்கள், இன்று இதய ராகத்தில் எனது தேர்வு பாடல்களை அருமையாக நன்றாக ஒளித்தரத்துடன் பாடல்கள் வருகிறது. நன்றி அக்கா. பாடல்களை அருமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் நமது சபரி சொந்தங்களுக்கும் நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி சகோதரி. அகிலா ஸ்ரீதர் அவர்கள், அரிதான பாடல், நீண்ட காலம் கழித்து கேட்கிறேன், இனிமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. ரெட்டையார்பட்டி தீபாகுமார் அவர்கள், ஆஹா அருமை, இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி, வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். காயத்ரி அவர்கள், மிகவும் இனிமையான பாடல், தூக்கம் தெளிந்து விட்டது என் அன்பு சகோதரிக்கு, அருமையான பாடல், தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி. ரெட்டையார்பட்டி தீபாகுமார் அவர்கள், இனிமையான இதமான பாடல், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து அருமையான பாடல், சூப்பர் சாங் என்றும் பாராட்டியுள்ளார்கள். இதை இணைந்த வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டேன். அகிலா ஸ்ரீதர் அவர்கள், பச்சை மலை பூ மரத்தில் பாரிஜாதம் பூ பறித்தேன், நாணமாய் திரையெடுத்து பூவை சொல்லுவது என்ன அழகான வரிகளாக, என்ன அளவுக்கு அந்த பாடலை ரசித்து கேட்டிருந்தால் இந்த படத்தில் இந்த பாடலில் வந்த வரிகளை குறிப்பிட்டுள்ளார். சூப்பர் சூப்பர் அகிலா மேடம், நன்றி. அடுத்து விஜய் அரசுகுமார் அவர்கள், பாடல் இனிது நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. காயத்ரி அவர்கள், மனதேவருடன் பாடல்கள், தாங்கள் தேர்வு செய்த அனைத்து பாடல்களுமே நன்றி சகோதரி என்று நம் தேன்மொழி அவர்களுக்கு இந்த பாராட்டு. சூப்பர் விஜய் அரசுகுமார், அழகான பாடல், தேர்வு தேன்மொழி அவர்களே என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி. அகிலா ஸ்ரீதர் அவர்கள், அனைத்துமே அழகான பாடல்கள், உற்சாகமான சோகமா சோகம் சிங்காரம் என கதமமாய் ஒலித்து கொண்டிருக்கு, அனைத்துமே அழகான பாடல்கள், உற்சாகம் சோகம் சிங்காரம் என கதமமாய் ஒலித்து கொண்டிருக்கின்றது. நன்றி நன்றி அகிலா ஸ்ரீதர் மேடம். அடுத்து தேன்மொழி அவர்கள், விஜய் அரசுகுமார் போட்ட பதிவுக்கு நன்றி நன்றி நன்றி அண்ணி என்று பாராட்டியுள்ளார்கள். அவர்களுடைய அன்னைக்கு நன்றி சிறப்பு. இன்று இதயகராகும் நிகழ்ச்சியில் சோலச்சேரி தேன்மொழி அவர்களின் தொகுப்பில் கடல் என்று வரும் சொற்களில் ஒரு சில படப்பாடல்கள் நம் சபரி வானொலியில் ஒலித்து கொண்டிருக்கின்றது. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் மாலை 4 மணி. இதோ பாடல் தனிப்பக்கத்தில் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் சொந்தங்கள் கோவை ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரண்ணா, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடலுக்கு செல்வோம். பொம்பளை மனசு, இந்த படத்தில் இருந்து அலைக்கடல் கால்களை முத்தமிடும். ஆஹா, என்ன ஒரு அருமையான வரிகள் பாருங்களேன். ஜெயச்சந்திரன் குரலில் பொம்பளை மனசு, இந்த படத்திலிருந்து கடலலை கால்களை முத்தமிடும். இதோ எப்படி முத்தமிட்டு போகின்றது என்று பாடல் வரிகளை கவனித்து பார்ப்போமே. இதோ பாடல்.

அழகான மென்மையான அருமையான பாடல் ஜெயச்சந்திரன் குரலில் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள், இங்கே நிறைய பேர் பொய் சொல்கிறார்கள் என்று நினைக்கிறேன். ஒலித்த பாடல் கேட்காத தோணவில்லை. ஆனால் அனைவரும் ஆஹா ஓஹோ என்று பாராட்டுகிறார்கள். நான் இதுவரை கேட்டதே இல்லை என்று ஒரு பதிவு. இந்த பதிவு யாருக்கு என்று எனக்கு தெரியும், நம் இயக்குநருக்கு தெரியும். இந்த பதிவு யாருக்காக போட என்று அந்த நேயருக்கும் தெரியும். அதான் சொல்லுவாங்களே, முன்னே விட்டு பின்னாடி காலை வருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. சிறப்பு சிறப்பு, சூப்பர் சூப்பர். புரிந்து கொண்டிருப்பார் அந்த சகோதரி. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், நம் இயக்குனர் போட்ட பதிவுக்கு பொய் சொல்லவில்லை ஐயா, அரிதான பாடல்தான். ஒளிபரப்பிய சமயம் தாங்கள் கேட்க தவறி இருக்கலாம் என்று அவருக்கே இவர் சொல்கிறார்கள். நன்றி நன்றி. கடல் அலை ஜெயச்சந்திரன் குரலில் இனிமையில் துள்ளி குதிக்கின்றது. சிறப்பு என்று பாராட்டியுள்ளார்கள் அந்த ஜெயச்சந்திரன் ஐயா அவர்கள் பாடிய பாடலுக்கு சிறப்பு. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், நிகழ்ச்சி மிக மிக அருமை, வாழ்த்துக்கள், நன்றி என்றும் இதங்கிணைந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மிக்க மகிழ்ச்சி என்றும் பாராட்டியுள்ளார்கள். விஜய் அரசுகுமார் கைத்தட்டி பாராட்டி பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். நன்றி. இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள், கடல் அலை கால்களை முத்தமிடும், ஜாலியாக இருக்கும், ஆனால் கட்டி தழுவ அழைக்கும் ஆனால் பயந்து ஓடி வந்து விடுவோம். ஏன், அது கடலுக்குள் இழுத்து கொண்டு சென்று விடும் அந்த பயத்தில்தான். ஆனால் தைரியமாக குளிப்பவர்கள் குளிக்கின்றார்கள், அது நமக்கு பொருந்தாது. சிறப்பான ஒரு பதிவு. எப்படிலாம் யோசிக்கிறார் பாருங்கள் நம்ம இயக்குனர், சூப்பர் சூப்பர். அடுத்து தேன்மொழி அவர்கள், இந்த பாடல் அரிதான பாடல்தான், நானே கேட்டதில்லை. கடல் டைட்டிலுக்காக இந்த பாட்டை தேர்வு செய்தேன், அருமையாக இருக்கும் என்று பாராட்டியுள்ளார்கள். சிறப்பான பாடல்தான். இதில் ஒரு எப்படி சொல்ல வேண்டும் என்றால், ஒரு இரண்டு பாடல் அருமையான பாடல்தான். மலைநாட்டு மங்கை அந்த படத்தில் இருந்தும், பொம்பளை மனசு இந்த படத்தில் இருந்து இப்பொழுது ஒலித்து சென்றதல்லவா, இந்த இரண்டு பாடலும் அரிதான பாடல்தான். பாடலை கேட்டு ரசித்தோம் நேர்களே. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், கீதநேசன் ஐயா அவர்கள் போட்ட பதிவு உயிர் பயம்தான் என்று போட்டுள்ள. உயிர் பயம் இல்லை, உயிர் பயமும் இருக்குது, சரி பரவாயில்ல எடுத்துக்கொள்வோம். தேன்மொழி அவர்கள், விஜய் அரசுகுமார் போட்ட பதிவு ரொம்ப யோசித்தால் மூளை கசங்கி விடும் என்று இயக்குனருக்கு ஒரு பதிவு. கீதநேசன் ஐயா விஜய் அரசுகுமார் அவர்கள், அதனால்தான் மண்டையில் உள்ள கொஞ்சம் முடியும் கொட்டிக்கொண்டே போகிறது என்று கீதநேசன் ஐயா அவர்கள் ஒரு பதிவு. விஜய் அரசுகுமார் போட்ட பதிவுக்காக தேன்மொழி ரொம்ப யோசித்தால் மூளை கசங்கிடும், அதெல்லாம் எனக்கு இல்லை, யாருக்கு இல்லையோ எனக்கு தெரியவில்லை, எனக்கு கூட இல்லை, நானும் ஒப்புக்கொள்கிறேன். அடுத்து அழகரை அவர்கள், கவிஞர் தமிழ்மணி அவர்களின் பாடல் வரிகள் அருமை, அழகு, சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். தூத்துக்குடி செல்வி அவர்கள், கடல் அலை கால்களை முத்திவிடும், ஜாலியாக இருக்கும், ஆனால் கட்டித்தழுவினால் பயந்து விடுகிறோம் என்று போட்டார் அல்லவா நம் இயக்குனர். அதற்கு இந்த பாடலை இன்றுதான் கேட்கிறேன், அழகான பாடல்தான் என்று பாராட்டியுள்ளார்கள். அழகரை அவர்கள், கவிஞர் தமிழ்மணி அவர்களின் ஆம் அண்ணா என்று பாராட்டியுள்ளார்கள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை, எதை படித்து விட்டேன், மன்னியுங்கள். தேன்மொழி அவர்கள், இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள், அதெல்லாம் எனக்கு இல்லை, அந்த உயிர் பயம் அதற்காக, ஏனையா மூளை இருக்கா போய் தான் சபரி வானொலிக்கு உருவாக்கி இருக்கீங்க, ஓஹோ மூளை இரு அதுக்க எதுக்கோ ஏங்க ஏன் உருவாக்கி இருக்கீங்க, இத்தனை சபரி சொந்தங்கள் உங்கள் மூளையால் தான் வந்தது, அப்படியா, அவ்வளோ பெரிய மூளையாக வச்சிருக்கார் நம்ம இயக்குனர், எனக்கும் கொஞ்சம் கொடுங்களேன். சிறப்பு. அழகரையா அவர்கள், அழகான இசை தரத்தில் இசை ரத்தின சூரியன், ஓஹோ இந்த பாடலுக்கு இசையமைத்தவரா ரத்தின சூரியன் என்ற ஒரு தகவலை தந்துள்ளார். சிறப்பு.
அடுத்து இயக்குனர் ஐயா, அப்போ மற்ற பாடல் எல்லாம் சரியில்லையா? அப்படி இல்லையே, எல்லா பாடலும் சரி இருக்கும். இதில் இந்த இரண்டு பாடல் எப்பொழுதும் கேட்காத பாடல்தான். மலைநாட்டு மங்கை படத்திலிருந்தும் பொம்பளை மனசு என்ற படத்தில் இருந்தும் அவ்வளவுதான். அடுத்து தூத்துக்குடி செல்வி அவர்கள், அழகரைய போட்ட பதிவுக்கு பாடல் வரிகள் அருமை அழகு அப்படின்னு சொன்னாங்க. இதில் அண்ணன் அதற்குத்தான் ஆம் அண்ணா அப்படின்னு சொன்னேன் மேம். என்னவோ இப்போது தூத்துக்குடி செல்வி என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து சிந்தித்து ஒரு பதிவு போட மாட்டாங்க. நம் நேயர்கள் போட அதை சொயன் பண்ணி அதை போட்டு ஆமாம் மேம், அப்படித்தான் மேம், சிறப்பு மேம், சூப்பர் மேம், இப்படி தான் நம்மளை கால வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு செல்வி தான் நம்ம தூத்துக்குடி செல்வி. சூப்பர் சூப்பர். ரெட்டியார்பட்டி தீபகுமார்கள், எல்லா பாடலும் அருமை சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஒழித்த பாடலுக்கு பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு போவோம். மீனவன் நண்பன், இந்த படத்திலிருந்து பொங்கும் கடல் ஓசை இதோ.

அழகான அருமையான பாடல் வாணி ஜெயரமம்மா குரலில் பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தூத்துக்குடி செல்வி அவர்கள், அனுசியாமே சூப்பராக வாசிக்கிறீங்க, என்னவோன்னு எனக்கு தெரிந்தே உளறிக்கொண்டிருக்கின்றேன். சிறப்பு, எதுவும் பாராட்டினீர்கள் அல்லவா? உங்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் சகோதரி. அடுத்து காயத்ரி அவர்கள், அருமையான பாடல் கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்று பாராட்டி உள்ளார்கள், நன்றி. விஜய் அரசகுமார் அவர்கள், அவர்கள் செய்யும் வேலையே தடைப்படுமாம் செல்வி அவர்களுக்கு. ஆமாம் ஆமாம், நல்ல துணிகளாம் கட் பண்ணுவாங்க, தையல் அடிப்பாங்க, ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அப்புறம் உருவாக்குவாங்க, அதுதானே அவர்களுடைய வேலையே. இது எல்லாருக்கும் தெரிந்த கதை தானே. சூப்பர் சூப்பர், அருமை விஜய் அரசகுமார் அவர்களே. தேன்மொழி அவர்கள், விஜய் அரசகுமார் அவர்கள் போட்ட பதிவுக்கு அந்த அம்மா அவ்வளவு தெளிவாக இருக்காங்க. ஆமாம் ஆமாம், எவ்வளவு தெளிவு நம் செல்வி அவர்கள், நேரடியாக பார்த்தோமே அவருடைய தெளிவை. சூப்பர் சூப்பர். அடுத்து அழகரை அவர்கள், கவிஞர் வாலி வரிகளில் வாணி ஜெயராம் பாடல் அருமை, அழகு, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். விஜயர் சுகுமார் போட்ட ஒரு பதிவுக்கு நல்லா இருக்கிறதெல்லாம் வெட்டுவதா? ஆமாம், அதே தான், வெட்டி அப்புறம் ஒட்டி தையலடித்து உருவாக்கி அடுத்தவங்க கைக்கு போகும், அப்படிப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் தான் இருக்கின்றார்கள் நம் செல்வி அவர்கள். சிறப்பு சிறப்பு, சூப்பர். தப்பாக எடுத்துக்க வேண்டாம் சகோதரி, இதெல்லாம் ஒரு நகைச்சுவை தான், சரிங்களா? செல்வி மேம், தப்பாக எடுத்துக்காதீங்க. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், தரமான பாடல்களை தேர்வு செய்த தேன்மொழி சகோதரிக்கும், அழகாக ஒளித்தரத்தில் இசையில் மிதக்கவிட்ட அனுசியா சகோதரிக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள் என்று பாராட்டியுள்ளார்கள், நன்றி. அழகரை அவர்கள், அழகான இசை, அருமை, எம்எஸ்வி விஸ்வநாதன் இசையில் ஒலித்த பாடலுக்கு சூப்பர். காயத்ரி அவர்கள், வாணியம்மா குரலில் இனிமையான பாடல் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். இயக்குனர் கீதநேசன் அவர்கள், பொங்கும் குடலோசை பாடல் அருமை, குரல் அழகு, இனிமை, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள், நன்றி. ரிட்டையர்பட்டி தீபாகுமார் அவர்கள், கைத்தட்டி வாவ் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. விஜய் அரசகுமார் அவர்கள், ஆஹா ஆஹா அருமையான பாடல் வாணி ஜெயராம் அவர்களின் குரலில் பாடல் அட்டகாசம் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார், நன்றி. ரிட்டையர்பட்டி தீபாகுமார் அவர்கள், சிறப்பு அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஆஹா, இதுவரை வரவில்லையே என்று எதிர்பார்த்தேன், வந்துவிட்டது ஐயா, வந்துவிட்டது. தேன்மொழி சகோதரி அவர்கள், இந்தாங்க டீ சாப்பிட்டு தெம்பா பதிவு போடுங்க, எடுத்துக்கொண்டேன் சகோதரி, சூப்பர் சூப்பர். அடுத்து அகிலா ஸ்ரீதர், வாணியின் தேவகானம் குரல் அருமை சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். காயத்ரி அவர், தேன்மொழி அவர்கள், நன்றி சிஸ்டர், உனக்கு இல்லை அது எனக்கு, எனக்கு உனக்கு இல்லை அது எனக்கு, எனக்கு அந்த டீ தேன்மொழி அனுப்பியது, இதோ அனுப்பிவிட்டார்கள் தேன்மொழி, இதை ஒன்றா நீ எடுத்துக்கொள்ளுங்கள் காயத்ரி. தொடக்க முதலில் அனுப்பினது எனக்கு, இரண்டாவதாக அனுப்பினது உங்களுக்கு, எடுத்துக்கொள்ளுங்கள், நன்றி. கோயில்பட்டி செல்வம் அண்ணா அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். தேன்மொழி சகோதரி, உங்கள் பாடல்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக, சிறப்பான பாடல்கள், உங்களுக்காக இன்று நான் நிகழ்ச்சிக்குள் வந்திருக்கிறேன். சூப்பர், தூக்கம் தெளிந்து விட்டதா அண்ணா? இப்பொழுது தூங்கும் நேரம், ரெஸ்ட் எடுக்கும் நேரம் உங்களுக்கு, எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்பொழுது நம் பாடலை கேட்டு ரசித்து கொண்டு சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள் அண்ணா, எப்படி இருக்கீங்க? பாடல்கள் அனைத்தும் தேனை விட மிகவும் சிறப்பாக இருந்தது, வாழ்த்துக்கள் தேன்மொழி சகோதரி உங்களுக்கு என்று பாராட்டி உள்ளார்கள். தேன்மொழி அவர்கள், அனுசியா அக்காவுக்கு டீ கொடுக்கும் மகேஷ் கடலோரம் பைக் ஓட்ட போய்விட்டார், அதனால்தான் நான் கொடுத்தேன், சபரி சொந்தங்களுக்கு சொந்தங்களுக்கும் செய்து டீ இருக்கு, ஆனால் இல்லை இருக்கு ஆனால் இல்லை வரும் ஆனால் வராது, அப்படி ஒரு வசனம். என்ன செல்வி அக்கா ரொம்ப நல்லவங்க, கோபப்பட மாட்டாங்க. என்ன செல்வி அக்கா ரொம்ப நல்லவங்க, கோபப்பட மாட்டாங்க. இந்த நகைச்சுவை பதிவை படித்தோம் அல்லவா, அதற்காக. ஆமாம் ஆமாம், கோபமே வராது, நல்ல ஒரு பெண்மணி தான் நம்ம செல்வி அவர்கள், நன்றி. அழகரை அவர்கள், இந்த படத்தில் நடித்து கொண்டிருக்கும் போதே இவரை தமிழக முதல்வர் அமைச்சராக தேர்வு செய்தனர், இருந்தாலும் பதிவை தள்ளி வைத்து விட்டு இந்த படத்தை நடித்து முடித்து கொடுத்தார். மறக்க முடியாத நினைவுகள் மீனவ நண்பன் படம், சூப்பர். அருமையான ஒரு தகவல் ஐயா, தலைவணங்குகிறேன் தகவலுக்கு, எம்ஜிஆரை பற்றி சூப்பர். அடுத்து இயக்குனர் அவர்கள், தேன்மொழி அவர்களுக்கு போட்ட பதிவுக்கு கோபம் வராதா?
கல்லே வரும். கல் வந்தால் உங்களுக்கு, கோபம் வந்தால் எங்களுக்கு, ஏதோ ஒன்று வரட்டும். கோபமோ ஏதோ வந்தால்தானே நன்றாக இருக்கும். அடுத்து ரிட்டையர்பட்டி தீபாகுமார் இன்று இதயராக நிகழ்ச்சியில் பாடல்கள் மிகவும் அருமையாக உள்ளது. சித்தி பாடலை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் அனுசியாமயம் அவர்களுக்கும் மற்றும் கேட்டு மகிழ்ந்து பதிவிட்ட சபரி சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பல நன்றி நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள் தேன்மொழி சகோதரிக்கு ரிட்டையர்பட்டி தீபாகுமார் அவர்கள். சிறப்பு தேன்மொழி அவர்கள் இயக்குனர் போட்ட பதிவுக்கு. அது உங்களுக்கு மட்டும்தான் ஐயா, எது கல்லே வரும், கல்லா சரி ஏதோ வரட்டும், எடுத்துக்கும், மண்டையை புலக்கட்டும், நமக்கு என்ன. அடுத்து ரிட்டையர்பட்டி தீபாகுமார் அவர்கள் இன்று இதயராக நிகழ்ச்சியில் பாடல்கள் மிகவும் அருமையாக உள்ளது என்றதுக்கு என் அருமை மகளுக்கு நன்றி என்று தேன்மொழி அவர்கள் பாராட்டியுள்ளார்கள். விஜயார்சுகுமார் அவர்கள் கீதநேசன் ஐயா போட்ட பதிவுக்கு. கோபம் வராதா, கல்லே வருமா, கல்லே வரும், மண்டையும் புழக்கலாம், ஏதோ ஒன்று நடக்கட்டும். அடுத்து நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பாக ஒரு வாழ்த்து மடல்.

0: அன்புடைய வணக்கம். இன்று 2/7/2026 வியாழக்கிழமை. இந்நன்னாளில் நாகர்கோவில் மகேஷ் கவிதா தம்பதியரின் செல்ல மகன் ஆட்லின் டிஜோ அவர்கள் தம் 17ஆம் பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வில் சகல கலைகளும் கற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூழி வாழ வாட்டும் அன்பு உறவுகள் அப்பா ஏ மகேஷ், அம்மா பி கவிதா, அக்கா காஷ்மி, சென்னை சஞ்சனா அக்கா, பிபி அக்கா, மெகின் மோன், கோவில்பட்டி பிரபா அக்கா, அனிடன் ஜோ, செல்வி பெரியம்மா, செல்வம் பெரியப்பா மற்றும் சபரி நேர் சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.
1: என்ன நேயர்களே, ஒரு அழகான பிறந்தநாள் வாழ்த்து மடல் ஒலித்து சென்றது, கேட்டு ரசித்தோம். அடுத்து எங்கள் ஊரு ராஜா இந்த படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். நான் சொல்ல வேண்டியதில்லை, இந்த படத்தில் இந்த பாடல்தான் ஒரு ஹைலைட். இதோ இந்த பாடல்.
2: सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI powered पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा।

ஏழு கடல் சீமை அதை ஆளுகின்ற நேர்மை, ஏழு கடல் சீமை அதை ஆளுகின்ற நேர்மை. இவர் எங்க ஊரு ராஜா, தங்கமான ராஜா, இவர் எங்க ஊர்.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தேன்மொழி அவர்கள் முனைந்து தொட்ட பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள். சிவாஜி ஐயாவை கண்முன் கொண்டு வந்தால் ஆஹா அருமை பாடல் இனிது நன்றி என்றும் எக்ஸல் என்று பாராட்டி உள்ளார்கள். விஜய அரசகுமார் அவர் கை கொடுத்து பாராட்டி எக்ஸலண்ட் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து தேன்மொழி அவர்கள் பாடல் இனிது நன்றி இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஆஹா சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் நான் கேட்டிராத பாடல் நல்ல துள்ளல் பாடல் இதுதான் வேணாங்கிறது. இந்த பாடல் எப்படிப்பட்ட பாடல் இதை நீ கேட்கவில்லை என்றால் நான் நம்ப வேண்டுமா? இதில் இன்னொரு பாடலும் இருக்கும் இந்த படத்தில். யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வந்த பின்னே வாங்கடா வாங்க அந்த ஒரு தத்துவ பாடலும் சூப்பராக இருக்கும். ஏனென்றால் இன்று கடல் என்ற ஒரு தலைப்பில் வருவதால் தான் இந்த பாடல் ஏழு கடல் சீமை இந்த பாடல் வந்தது இந்த படத்திலிருந்து. அடுத்து தேன்மொழி கீதரேசன் ஐயா அவர்கள் ஓர்நீள் கடல் சுத்த நீர்க்கடல் பார்க்கடல் தயிர்க்கடல் நெய்க்கடல் கருப்பாஞ்சாற்று கடல் தேன்கடல் என்று அந்த இத்தனை கடல்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார் சிறப்பாக. சூப்பர் சூப்பர். நம் இயக்குனர் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி. தேன்மொழி அவர்கள் டி எம் சவுந்தரராஜனை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள் சிறப்பு. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் இனிமையான இதமான பாடல் என்றும் பாராட்டி உள்ளார் நன்றி. அழகர் ஐயா அவர்கள் அழகான பாடல் அழகான பழமிய பழகிய எவர்கிரீன் பாடல் அருமை அழகு அழகான பாடல் வரிகள் கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் இசை எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் அழகான பாடலை மூன்று குரல் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா கௌசல்யா செஞ்சிக்கோட்டையை சேர்ந்தவர் கௌசல்யா என்று ஒரு மூன்று பாடகரை அறிவித்துள்ளார்கள். அழகான ஒளித்தரத்தில் பாடல் செம என்றும் பாராட்டி உள்ளார்கள். சூப்பர் சூப்பர் தகவலுக்கு நன்றி நன்றி ஐயா. அழகான பாடலை அழகாக நமக்கு எடுத்து வழங்கிய சகோதரி நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி ராமபுரம் அனுசி அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி உள்ளார்கள் நன்றி நன்றிகள் ஐயா நன்றி. அடுத்து செம்பருத்தி இந்த படத்திலிருந்து நட்டநடு கடலிலே நின்று நான் பாடும் நாகூர் இயம் அனிபா குரலில் இதோ இந்த பாடல்

0: நேரம்.
1: காசு வந்து கொட்டுது. அருமையான அழகான பாடல். ஈயம் அனிஃபா குரலில் பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள். அழகரை அவர்கள், தேன்மொழி முருகன் அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி ஒளி பாடலை தொகுத்து அனுப்பிய தேன்மொழி சகோதரிக்கு நன்றி. ரெட்டையர்பட்டி தீபாகுமார்கள், கிரீன் எக்ஸலண்ட் என்றும் சூப்பர் என்றும் பாராட்டி, நம் கைத்தட்டி பாராட்டி வேறு லெவல் என்று பாராட்டியுள்ளார்கள், நன்றி. காயத்ரி அவர்கள், செம்பருத்தி பாடப்பாடல் நாகூர் அனிபா அவர்களின் குரலில் சிறப்பு, சூப்பர் என்று பாராட்டியுள்ளார். இதாவது தெரிந்து வைத்து கொண்டு இருக்கின்றீர்களே சகோதரி, சிறப்பு சிறப்பு. பாவம், காலை வாரிக்கொண்டே இருக்கின்றேன் என் அருமை சகோதரியை. அடுத்து தேன்மொழி அவர்கள், மனதை தொட்ட பாடல் அருமை, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள், நன்றி. ரெட்டையர்பட்டி தீபாகுமார்கள், ஆகா அருமை, சிறப்பான பாடல் அருமை, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள், நன்றி. விஜயார் சுகுமார் அவர்கள், அழகான இனிமையான செம்மையான பாடல், பாடல்களின் கடல் என்ற சொல்லை மையமாக தொகுத்து வழங்கிய தேன்மொழி அவர்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். பாடல்களை வழங்கிய அனுசியா சகோதரி, அனுசியா மேம் அவர்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள் என்று பாராட்டியுள்ளார், நன்றி நன்றி சகோதரி. அடுத்து காயத்ரி அவர்கள், நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர், வெற்றி விட்டீங்களா, அன்பு அறிவிப்பாளர் அனுசியா சகோதரிக்கு நன்றிகள் என்று பாராட்டியுள்ளார்கள், நன்றி. தேன்மொழி அவர்கள், அனிபாவின் குரலில் நம்மையும் நம் மனதை உருக வைக்கிறது பாடல், சோகம் சோகத்திலும் ஒரு சுகம், அருமையான பாடல், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அழகரையா அவர்கள், கவிஞர் பிறைசூடன் பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர், இசை இளையராஜா, பாடல் அருமை அழகு. ஆகா ரெட்டையார்பட்டி தீபாகுமார் அவர்கள் மறுபடியும் டீ கொண்டு வந்து கண்முன் காட்டி விட்டார்கள். ஏனென்றால் நேரம் ஆகிவிட்டதல்லவா, அதற்காகத்தான் இந்த ஒரு பதிவு. இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் சோலச்சேரி தேன்மொழி அவர்களின் தொகுப்பில் கடல் என்ற சொற்களில் வரும் ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. பாடல்களை கேட்டு கொண்டிருக்கும் தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகர, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசியா. நிலையத்தில் நேரம் மாலை 4:40. அடுத்த பாடலுக்கு செல்வோம். கட்டுமரக்காரன் இந்த படத்திலிருந்து, தத்தும் கடல் உள்ளே ஒரு முத்து எடுத்து, மனோ ஜானகியம்மா குரலில் இந்த பாடல்.

0: அழகான அருமையான ஒரு எப்படி சொல்வது, சோகத்திலும் சுகமான வரிகளில் பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் டீ அனுப்பினாரெல்லாம் எல்லோருக்கும் டீ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அனுப்பியுள்ளார். எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லோரும். காயத்ரி அவர்கள் நன்றி சகோதரி என்று பாராட்டியுள்ளார்கள் டீ கொடுத்ததற்கு. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள், நன்றி, சூப்பர் என்றும் அற்புதம் என்றும் பாராட்டியுள்ள, எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை என்று மலர் தூவி வாழ்த்தியுள்ளார்கள், நன்றி. காயத்ரி அவர்கள் மனோ ஜானகி அம்மா குரலில் ஒரு அழகான மெலோடி சாங்ஸ் என்று பாராட்டி ஒழித்த பாடலுக்கு. கோவில்பட்டி செல்வம் அண்ணா அவர்கள் தேர்மொழி சகோதரி பாடல் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். பாடலுக்கு அழகான ஒரு மணியை ஆட்டிக்கொண்டு இருக்கும் ஒரு முத்து எடுத்தது, தத்தும் கடல் உள்ளே ஒரு முத்து எடுத்தது, அந்த பாடல் வரிகளில் வரும் அந்த வரியை, அந்த மணிகளை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு அழகரை அவர் கவிஞர் வாலி பாடல் மிக அருமை. அழகான இசை இளையராஜாவின் இசையில், அழகான கடல் கடலில் அழகான காதல் பாடல் அருமை அழகு, நன்றி வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள் ரெட்டியார்பட்டி தீபாகுமார்கள். வண்ண வண்ண இதயத்தை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு அருமையான பாடலை தேர்வு செய்த சித்திக்கு எனது முத்தான முத்தங்கள். சூப்பர் சூப்பர் சூப்பர் தீபா அழகு. மறுபடியும் அழகரை அவர்கள் அழகான ஒளித்தரம் பாடல் கேட்கும் பொழுது பழைய நினைவுகள் ஞாபகத்துக்கு வருகிறது. அழகான காதல் சோகப்பாடல் அருமை சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பாராட்டிய அத்தனை உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றியிலும் தெரிவித்து கொண்டு இன்று இதயராக நிகழ்ச்சியில் பாடலை தொகுத்து அனுப்பிய சகோதரியுடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ.
1: ஹலோ.
0: வாமா வாங்க.
1: வணக்கம் அக்கா.
0: எப்படி இருக்கீங்க?
1: இன்னைக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன்.
0: என்னைக்குமே இருக்கணும், இன்னைக்கு இல்ல என்னைக்குமே இருக்கணும்.
1: பர்டிகுலரா இன்னைக்கு சகோதரி சொந்தங்கள் நிறைய எனக்கு பேசவே வாய்ப்பு கொடுத்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதே ராகம் வேற நீங்க ரொம்ப அசத்திட்டாங்க. நீங்க அதுலயும்
0: காலையில மருத்துவமனைக்கு சென்றேன் சென்னை. ஆனால் கொஞ்ச நேரத்தோட அவங்க அனுப்பவே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு, இல்லை என்றால் நாளைதான் வந்திருக்கும். உங்களுக்கு பாவம், நீங்க ஏமாற்றமாக இருப்பீர்கள் என்றுதான் அடிச்சு புடிச்சு பஸ்ஸை புடிச்சு எப்படியோ வந்துட்டேன்.
1: வேற பாட்டுதான் தொகுத்து வச்சிருந்தேன். சபரி சமூகத்துல ஒரு சகோதரி எனக்கு இந்த டைட்டில கடல் சம்பந்தமா சொன்னாங்க. அதனால பாடல்களும் அருமையா இருந்துச்சு.
0: நன்றிமா.
1: இதுக்கு எல்லோருக்கும் நன்றி சொல்லணும். முக்கியமா நம்ம சபரி நிலைய இயக்குனர் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றிமா.
1: நீங்க பாட்டு தொகுத்து வழங்கினதுக்கு நன்றி. கண்ணை நல்லா பாருங்க முதல்ல, அதான் முக்கியம். அதுக்கப்புறம் எங்களுக்கு நல்லா வந்து நீங்க இளையராக.
0: நன்றி நன்றிமா.
1: சபரி சொந்தங்கள் பதிவு போட்ட சொந்தங்கள் பாடல்களை கேட்ட சொந்தங்கள் போட முடியாம பாடலை மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்க முக்கியமான சொந்தங்களுக்கும் என்னோட
0: இன்னும் எப்படியும் இரண்டு வாரம் ஆகிவிடும். நான் வந்து கண்ணை பார்ப்பதற்காக ஆபரேஷன் செய்வதற்காக
1: கண்ணை பாருங்க.
0: அதுவரை என்னால் முடிந்தவரை நான் பாடலை கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். அதன் பிறகுதான் கொஞ்சம் நாள் ஓய்வெடுத்தால் அதுவே எனக்கு எப்படி சொல்வது சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த 3 மணி வந்தாலே என்னுடைய நிகழ்ச்சி தானே, இதயராகம் நிகழ்ச்சி. ஆமா, அந்த அந்த டைமுக்கு வந்துடும்.
1: சகோதரர்கள் யாராவது எடுத்து நடத்துவாங்க, அதெல்லாம் ஆள் இருக்காங்க. நம்ம சமுதிரம் அவருக்கு யாராவது
0: நான் சர்ஜரிங் பண்ணிட்டு வந்துட்டு எப்படியும் கம்பல்சரி 1 மாசம் லீவ் எடுக்கணும் சொல்லி விட்டுருக்காங்க இன்னைக்கு டாக்டருங்க. சரி பார்க்கலாம், முடிந்தவரை பார்ப்போம். சரிம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிம்மா. நன்றி. நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்து விட்டோம். சித்தா இந்த படத்தில் இருந்து அமுதகடல் உனக்குத்தான். யாருக்கு? நம் தேன்மொழி அவர்களுக்குத்தான். அமுதக்கடல். சரி சரிம்மா. சூப்பர் சூப்பர். இந்த அழகான அருமையான பாடலை கேட்டு ரசித்து விட்டு நம் நிகழ்ச்சி நிறைவு செய்வோமா? நன்றி நன்றி நன்றி நன்றி. கேளுங்க பாடலை கேளுங்க. நன்றிம்மா. என்ன நேயர்களே, பாடல்களை தொகுத்து அனுப்பிய தேன்மொழி அவர்கள் நிகழ்ச்சி பற்றி அழகாக உரையாடி சென்றார்கள். சிறப்பாக பேசினார்கள். சிறப்பு வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. இதோ நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம். சித்தா

நம் நிகழ்ச்சி நிறைவு பாடல் அழகாக ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள். இதயராகம் நிகழ்ச்சியை அழகாக அருமையாகவும் பொறுமையாகவும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் அனுசயா மேம் அவர்களுக்கும் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றிகள் பல. நன்றி நன்றி என்று பாராட்டியுள்ளார். நன்றி சகோதரி விஜய அரசுகுமார் அவர்கள். பாடல் மிகவும் அருமை என்று மலர்தூவி வாழ்த்தியுள்ளார்கள். நிகழ்ச்சிக்கு சூப்பர் ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் ஸ்டார் வழங்கி அற்புதம் சூப்பர் என்றும் கோல்டன் காயின்ஸை கண்முன் கொண்டு வந்து தீபாராதனை எடுத்து கொண்டிருக்கின்றார். கண்ணாறு கழித்து கொண்டிருக்கின்றார் இன்று நிகழ்ச்சியில். அப்படித்தான் இருந்தது. ஆனால் அருமையான பாடல் தான் இன்று நம் நிகழ்ச்சியில் வளம் வந்தது. சூப்பர் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் நன்றிகள். சூப்பர் சாங் என்னும் பாராட்டி உள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு பொன்னாடை போய்த்தியும் பரிசளித்து உள்ளார் நம் தேன்மொழி அவர்களுக்கு. பாடலை தொகுத்து அனுப்பினார் அல்லவா அவர்களுக்காக. சிறப்பு சிறப்பு சேவை தொடரட்டும் என்றும் தேங்க்யூ என்றும் மிக்க நன்றி என்று பாராட்டி நன்றி நன்றியும் மகிழ்ச்சியும் என்று பாராட்டி உள்ளார்கள். நன்றி நன்றி சகோதரி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்த அத்துணை நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள். இதுவரை நம் சபரி வானொலியில் தென்காசி மாவட்டம் சோளச்சேரி தேன்மொழி முருகன் அவர்களுடைய தொகுப்பில் கடல் என்ற சொற்களில் ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்தது நம் இதயராகம் நிகழ்ச்சியில். பாடல்களை கேட்டு ரசித்து

பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் நிலைய இயக்குனர் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.